0: டாக்டர் ஜி பணீந்திர கிரிநாத் எம்டி பீடியாட்ரிக்ஸ்,
1: டாக்டர் எஸ் பூர்ணச்சந்த் எம்டி இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட் எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் டீம்,
2: டாக்டர் பி பிரவீன் எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ், டாக்டர் மாற்றவரிப்பு மகேஷ் எம்பிபிஎஸ் டிஎன்பி எம்எஸ் நியூரோ சர்ஜரி பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், டாக்டர் என் மாதுரி எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்சிஹெச் சர்ஜிக்கல் ஆங்காலஜி எஃப்ஐ எம்ஏஎஸ் கேன்சர் சர்ஜன்,
3: விநாயகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஜே பி ரோட் பீமபுரம்.

0: டாக்டர் லட்சுமி சந்தனா யூராலஜிஸ்ட், யூரோ கைனகாலஜிஸ்ட், டாக்டர் ஜி பனீந்திர கிரிநாத் எம்டி பீடியாட்ரிக்ஸ்,
1: டாக்டர் எஸ் பூர்ணச்சந்த் எம்டி இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட் எமர்ஜென்சி கிரிட்டிகல் கேர் டீம்,
2: டாக்டர் பி பிரவீன் எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ், டாக்டர் மாற்றவரப்பு மகேஷ் எம்பிபிஎஸ் டிஎன்பி எம்எஸ் நியூரோ சர்ஜரி பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், டாக்டர் என் மாதுரி எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்சிஹெச் சர்ஜிக்கல் ஆங்காலஜி எஃப்ஐ எம்ஏஎஸ் கேன்சர் சர்ஜன்,
0: விநாயகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஜே பி ரோட் பீமபுரம்.